அவ்வை தீத்த வருவர் எங்க தேனுவா துப்புரங்க துப்புராங்க தேனுவா துப்புரங்க துப்புராங்க தேனுவா துப்புரங்க துப்புராங்க தெத்தோரோ தெத்தோரமையவைக்கு தெம்மத்தோய் கபுவையமையே தாத்தோ ஏ கொக்கோ.